0: ஓசைஎஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசைஎஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசைஎஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஒட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: தொட்டுக்கிட்டா பத்துக்குமே,
0: பத்துக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூக்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4? உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பெயர் சுகந்தி. நான் பாமன், தெற்குவாடி கிராமம். நான் பிறந்த ஊர் வந்து நரிக்குழி அப்படின்னு ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் பாமன் தெற்குவாடி கிராமம். இப்போ அங்கே தான் இருக்கேன். நான் 8 வயசில் தான் முழுசாக நான் கடல் தொழிலுக்குள்ள ஃபுல்லாக போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அம்மா ஹெல்ப் பண்ண போக ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு அது போக போக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நானும் தொடர்ந்து கடல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கடலில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கையில என்னை 2 டைம் அஞ்சால வந்து துரத்தியிருக்கு, அதுலேருந்து தப்பிச்சிருக்கேன். நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஆழத்தில் போய் நீஞ்சி முக்குளிச்சு பாசி எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆழத்துல நிறைய பாசியும் இருக்கும். அப்ப நான் வந்து எல்லாருக்கூடையும் சுத்தி எல்லாருக்கூடையும் சேர்ந்து போய் பாசி எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் பழக்கம் பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் என்கிட்ட பழக்கம் கேட்பாங்க. அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல ஆழத்துல பாசி எடுத்துட்டு இருக்கையில அலை அடிச்சதுல காலை கொண்டு போய் பாறைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். காலை எடுக்கவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா எடுக்க முடியல. எனக்கு தலைக்கு மேல எனக்கு தண்ணி நிக்குது, எனக்கு மூச்சு முட்டிடுச்சு, என்னால தம் கட்ட முடியல. சோ அப்ப நினைச்சேன் இதுக்கு மேல வந்து மூச்சு தம் கட்ட முடியாது, இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வேகமாக மறுபடியும் அலை வந்து அடிக்கையில் நானும் கரெக்டாக அலை அடிக்க காலை நானும் எடுக்க முயற்சி பண்ணையில் அப்போ செப்பல் அந்து காலில் வந்து பாறையெல்லாம் கீறி ரத்தம் வந்து காலை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பியும் உள்ளே போய் முக்குளிச்சு போய் அந்த செருப்பை எடுத்து திருப்பி என் கையில் கட்டி இந்த துணியை பிச்சு செப்பலை கட்டி திருப்பி அந்த செருப்பை மாட்டிட்டு பாசி எடுத்து தான் கரையை வந்தேன். இது வந்து அன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், இன்ன வரையும் மறக்க முடியல அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்லலாம். ஸோ அப்போ தான் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அதே மாதிரி சல்லிக்கு வெளியே ஆழத்தில் பாசி எடுத்துட்டு இருக்கையில என்னோட ஃப்ரெண்டுமே தாந்துட்டாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் சுற்றி அன்னைக்கு நின்றாங்க, ஆனால் யாருமே காப்பாற்ற முயற்சி பண்ணலை. ஆனால் என்னால் என் ஃப்ரெண்டு இல்லையா பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நான் தான் ஓடி போய் அப்புறம் என்னோட இடுப்பில் இருந்த சாக்கு வந்து பாசி நிறையா இருந்துச்சு. அதோட பாசி சாக்கு வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துருச்சுன்னா நம்மளையும் சேர்த்து அமைக்கிறனும் பாசி சாக்கை இடுப்பில் இருந்ததை அவுத்து விட்டுட்டு அப்புறம் நீஞ்சி போய் என் ஃப்ரெண்டை இழுத்துட்டு அதோட வந்து அப்புறம் கரையை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இல்லவோ அப்புறம் எங்கள் அக்காவும் ஒரு டைம் வந்து

0: ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திருங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பேர் மரியா ஆரோக்கியம். நான் தண்ணியூற்று கிராமத்தில் வாழ்ந்து வர்றேன். 1990-91 காலகட்டங்களில் அந்த கல்வியாண்டில் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரத்தில் படிக்க போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தினமணி நாளிதழோட இது ஒரு இணைப்பு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த இணைப்பில் வந்து தினமணி சுடர் அப்படின்னு சொல்கிற தலைப்பில் வரும், தினமணி சுடர் அறிவியல் இணைப்பு. நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவியல் எழுத்தாளர் இருந்தார். அவர் நிறைய கட்டுரைகள் எழுதுவார். அவருடைய கட்டுரைகள் மேலே எனக்கு அதிகமான பிரியம் உண்டு. அந்த அறிவியல் இணைப்பை எடுத்து பார்க்கும்போதும் அதில் வந்து அவர் வந்து ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையுடைய பிற்பகுதியில் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, நாசாவுடைய முகவரியவும் நாசாவில் வந்து உள்ள வந்து போய் ஒரு குறுகியால வருகையாளராக வந்து சென்று வருவதற்கான ஒரு திட்டத்திற்கான ஒரு வழிகாட்டுதலையும் அதில் தெரியப்படுத்தியிருந்தார். நான் தற்செயலாக அதை பார்த்துட்டு உடனே அந்த முகவரியை ஒரு என்னுடைய ரெண்டு தாள் அப்படியே எடுத்து அதில் வந்து என்னென்னா 6 விதமான ஒரு ஆய்வு திட்டங்களை வந்து வரைய தொடங்கினேன். தலைப்பு மேலே வந்து தலைப்பு ஆங்கிலத்தில் இட்டு கீழே வரைபடம் அதனுடைய அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாத்தையுமே அதில் எழுதியிருந்தேன். எழுதிட்டு இதை மடித்து அஞ்சலகத்துக்கு போய் ராமேஸ்வரம் அஞ்சலகத்தில் அதை வந்து வெளிநாட்டு தபால் உரம் வாங்கி தபால் பெட்டியில் போட்டுட்டு வந்துட்டோம். வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் சும்மா சாதாரணமாகவே இயல்பாக தான் இருந்தோம். ஒரு நாள் காலையில் பிரார்த்தனை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து வேதியியல் ஆசிரியராக இருந்த ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து மரியாதையும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். கிட்ட போகவும் ஒரு அவரைய தபால் உரையை கொடுத்தாரு. பெரியதாக இருந்தது, கனமாக இருந்தது. அதோட நான் வாங்கிட்டு அதோட வந்தேன். தோணும் போல மேலே உரைக்கும் போதையே நாசாவுடைய முகவரி இருந்தது. உள்ளே வந்து ரெண்டு புத்தகங்கள் இருந்துச்சு, மாணவருக்கான எதிர்கால திட்டங்கள், விண்வெளி வீரர்களுக்கான திட்டங்கள், இது சம்மந்தப்பட்ட ஒரு விளக்க புத்தகமும் இலவசமாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னா அந்த பயிற்சி புத்தகத்துக்கு நடுவில் எனக்காக விசிட்டர்ஸ் ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து எனக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க, நாசாவுக்கு வருவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீ அப்படின்னு நான் வாங்கி அதை இது வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த நேரத்தில் மிக வலுவாக இல்லாத காரணத்தால் அந்த ரெண்டு புத்தகங்களை வாங்கி வைத்திருந்தேன். தவிர அதை நான் பூர்த்தி செய்யவும் இல்லை, நாசாவுக்காக நான் செல்வதற்கு வந்து நான் முயற்சிக்கவும் இல்லை. பொருளாதார வசதியின்மையின் காரணமாக வந்து அந்த நாசாவினுடைய அழைப்பை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் வந்து அதை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சார்.
1: எதுக்கியா?
0: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
1: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்தார்.

0: உள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புத்தாக்கம், நிலைத்தன்மை, மக்கள் தொடர்பு உள்ளிட்ட வளர்ச்சி அடிப்படையிலான நடவடிக்கைகள் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரகடனத்தை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, குவாண்டம் தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, புத்தொழில் நிறுவனங்களுக்கான சூழல் அமைப்பு ஆகிய துறைகளில் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய மேம்பாட்டு வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து உணவு, சுகாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இத்திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பயனாளிகளுடன் காணொலி வாயிலாக அமைச்சர் கலந்துரையாடினார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்கள் உரிய பரிசோதனைகளை செய்து கொள்வதுடன் ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது, மின் அழுத்த குறைபாடு போன்ற பல்வேறு காரணங்களால் மின்தடை ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யும் வகையில் சிறப்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து சமூகத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த சட்டம் இருக்கும் என்று கூறினார். பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். சாதி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தடுப்பதுடன் வேலைவாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 475,000 செவிலியர்கள் அரசு பணிக்காக பதிவு செய்து காத்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு கூடுதலாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தாவேக்கவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இம்மாதம் 17 நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 17 நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இன்று காலை 4 யாகசாலை பூஜையும் மாலையில் 5 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெறுகிறது. யாகசாலை பூஜை துவங்கியதை முன்னிட்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வந்திருந்து யாகசாலை பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பாபிஷேக விழாவை காண பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கென்று தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்புக்கு 6000 காவலர்கள் ஈடுபட உள்ள நிலையில் தேவையான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவை ஒட்டி பள்ளிகளுக்கும் 17 தேதி உள்ளூர் விடுமுறையும் அறிவித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீராணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இருவரிச் செய்திகள். பலோச்சிஸ்தானில் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்துள்ளதாக அந்நாட்டு மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பிலிப்பீன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் இந்தோ மியான்மர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரியானா மாநிலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இரத்த தானம் செய்வதில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளியான அம்ரித்பால் சிங் என்ற குருபால் சிங் மால்டோவா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவதை சிபிஐ அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையையொட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆட்சியர் திரு நல்லசிவம் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மன்றத்தில் 1161 வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற காளைகள் விடும் திருவிழாவில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 300 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தில்லியில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது என்ற இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் மோதலாக உருவெடுக்காமல் தவிர்ப்பது என வேண்டும் என்று ஒப்புக்கொண்டனர். பரஸ்பர மரியாதை, நலன்கள் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்த உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று மீள்திறன், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை குறித்து பிரிக்ஸ் நாடுகள் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனையடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் நேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்தல், மாலுமிகளின் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானிடம் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார். இதனையடுத்து ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் அதிபர் திரு காசிம் ஜோமாட் டோகயேவ் நேற்று புதுதில்லி வந்துள்ளார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த் மஜூம்தார் வரவேற்றார். இந்தியா கஜகஸ்தான் இடையே வலுவான கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பை அடிப்படையாக கொண்ட வலுவான உத்திசார் நட்புறவை கொண்டுள்ளன. வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு புருனோ ரோட்ரிக்ஸ் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனுள்ள வகையில் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சீனாவின் குவாங்சோ நகருக்கும் புதுதில்லிக்கும் இடையேயான வழக்கமான பயணிகள் விமான சேவைகள் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டில் கோவிட் பெருந்தொற்று பரவல் காலத்தில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதன் மூலம் 6 ஆண்டுகால இடைவெளி முடிவுக்கு வந்துள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இந்தியா வந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் இண்டிகோ நிறுவனம் ஷாங்காய், கொல்கத்தா இடையே தினசரி விமான சேவைகளை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மும்பை சென்றுள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது மும்பையில் உள்ள ஆசியாட்டிக் சொசைட்டியை பார்வையிடுகிறார். பந்த்ரா குர்லா வளாகத்தில் உள்ள பாரத் டைமண்ட் போர்ஸில் நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் லால்பாக்கா ராஜாவில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபடும் அவர் மும்பை ஆசியாட்டிக் சொசைட்டியில் ஸ்ரீ கணேஷ் ஞானரதி என்று பெயரிடப்பட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கையெழுத்து பிரதிகளின் கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் அங்குள்ள நூலகத்திற்கு சென்று கையெழுத்து பிரதி பாதுகாப்பு ஆய்வகத்தின் பணிகளை அவர் ஆய்வு செய்கிறார். நாளை நவி மும்பை செல்லும் திரு அமித்ஷா வாஷியில் உள்ள சிட்கோ கண்காட்சி மையத்தில் ஹிந்தி மொழியை மையமாக கொண்ட 6வது அகில பாரதிய ராஜ்பாஷா மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையேயான ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு போக்குவரத்து திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்கு பொது சுகாதார பாதுகாப்பு வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் 10 தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் 12 ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். தீவிர சிகிச்சை வழங்குவதற்கும் நோய் பரவலை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் மருத்துவமனையின் செயல்திறனை இந்த புதிய வசதிகள் மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். வழக்கமான சுகாதார சேவைகளை பாதிக்காத வகையில் அவசர நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய சுகாதார கட்டமைப்பின் அவசியத்தை கோவிட் பெருந்தொற்று உணர்த்தியதாக அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 631 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 24 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகள் வழங்குவதற்காக நாடு முழுவதும் 175,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக திரு நட்டா தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் எஃகு கழிவுகளை கொண்டு உலகின் மிக நீளமான சாலை அமைக்கப்பட்டுள்ளதன் மூலம் இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. இதற்கான அங்கீகார விழா புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள சாலை வழக்கமான தார் சாலைகளை விட 4 மடங்கு அதிக வலிமையை அளிப்பதுடன் சாலை அமைப்பதற்கான செலவை 40% வரை குறைக்கும் என்று கூறினார். கழிவிலிருந்து செல்வம் என்ற மறுசுழற்சி முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் முன்னுரிமைகளை இத்திட்டம் அமைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டு தலைநகர் சாண்டியாகோ நகரின் தென்பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மருத்துவமனையில் 26 அதிகமான மூத்த குடிமக்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவர்களில் 10 மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து

0: அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அப்பாவுக்கு
2: கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோணி ராஜி. இப்போ எனக்கு வயசு 57. ராமேஸ்வரம் தாலுகா தங்கச்சிமட சரகம் தண்ணீர் கிராமத்தில். அப்போ இங்கேருந்து அப்போ சிறு தொழில் தான், முதலுக்கு போனது அந்த மாதிரி இப்போ தொழில் தான் பார்த்துருந்தோம். அப்புறம் காலப்போக்கில் தொழில்களை வள்ளம் போட்டு வள்ளம் எடுத்த தொழில் சொசைட்டிகளுக்கு வள்ளம் கொடுத்தாரு. அந்த சொசைட்டி வள்ளத்தை எடுத்து தொழில் பார்த்தோம். அப்போ வந்து நம்ம இரு நாட்டுக்கு நல்ல உறவு இருந்துச்சு ஒரு சமயத்தில். அந்த சமயம் நாங்கள் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் மீன் பிடிப்போம். கச்சதீவுலேருந்து கச்சதீவு, நம்ம வந்து கக்கடத்தீவு, நெடுந்தீவு, எரணத்தீவு, அப்புறம் பாலத்தீவு அப்படிங்கிறது நம்ம அஞ்சாறு தீவு இருக்குது. அதில் தொழில் பார்க்க விட்டா ஒரு சமயத்தில் இப்போ வந்து பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இதுலேயே ஓரளவு ஓடும். எங்கள் அப்பா நானும் தொழில் போயில இங்கேருந்து நல்லா பிள்ளை வளர்ந்துருவோம். அந்த ஏரியாவுக்கு போய் வலை விட்டு பிடிக்கல. அது வத்தை சின்ன வத்தை டேமேஜ் ஆகி வத்தை பொத்து வத்தை தாடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் இருந்தனால அன்னைக்கு நம்ம ஒரு ஆள் துருவ போட்டு கரையை கொண்டு போயிருந்தோம். ஒரு ஆள் தண்ணி ஊற்றி காலி பண்ணாப்ல. அப்புறம் அங்கே உண்டையை வச்சு துணியை வச்சு அடைச்சி வந்திருக்கோம். அது ஊடாக போயிருந்தோம். கடல்லையே அந்த வத்தை தான் வந்து நம்ம சிரமப்படுறது வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வத்தை எடுத்துட்டு நான் போய் இப்போ உடையில ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி விட்டு விட்டுக்கல வத்தை சுத்தமாக தாந்து வச்சு அது சின்ன பாய் மாதிரி வச்சுட்டு இழக்கணும் வலை இழக்கிட்டு போகுது. அது காத்து உரமா பிடிக்கும் அப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விட்டா யாருக்கு தகவல் சொல்ல முடியாது. செல்லும் போச்சு எல்லாம் போச்சு. அப்புறம் நீஞ்சே வந்துட்டேன். ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே 3 கிலோமீட்டருக்கு அது வத்தையே தாங்க ஆங்கர அதுலேயே போட்டுட்டு வத்து தாந்தால் மேந்தம் கிடந்தது மர விட்டுது நான் மரத்தை. அது வந்து யாருக்கும் தெரியாது. நான் வந்து நீஞ்சி வந்து அப்புறம் இங்கே வந்து என் தம்பியை கூப்பிட்டு அப்புறம் எங்கள் எங்கள்ட்ட ஒரு இன்ஜின் ஒருத்தர் இருக்கு அதை கூட்டிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் வத்தையை எடுத்துட்டு வந்தோம். அந்த டைமில் நம்ம வந்து தனியாக தாளத்தை வர்றோம். அது அந்த அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் நமக்கு நீய முடியாமல் போயிருந்தா கடல்ல அன்னைக்கு போட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒரே ஆள் அன்னைக்கு யாருமே வரல பார்க்கல. நானும் நீச்சு கரை வந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
2: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?

0: దొడ్డా పొలం రే అట్టుపాటు అస్సి పాటల్స్
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவு கட்டும் போது
2: நீ பாடு
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெக்குந்ததுலயா
3: குன்றத்துலதான் குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல.

0: இல்லாத கீசிட்டப்பா பிகிலடிங்கப்பா.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து பேச்சுமுத்து மகன் முருகேசன். எங்கள் பேச்சுமுத்து ஒரு சம்மாட்டி. இது நாட்டுநூல் வலை. அப்போ கலங்கட்டி வலைன்னு சொல்கிறது நாட்டுநூல் வலை. அஷ்டமினுக்கு இங்கேருந்து ஜாமம் வாங்கிக்கிட்டு அம்மாசி பௌர்ணமியை நெருக்கி தான் கலம்பதைக்கு போகணும். கலம்பதைக்கு போனால் மொத்தத்திலேயே தெக்கவாடி, தோப்புக்காடு, சின்னப்பாலம் 23 சம்மாட்டி. பக்கீர் சம்மாட்டி, சின்னவர் சம்மாட்டி, பேச்சுமுத்து சம்மாட்டி, சின்னராமர் சம்மாட்டி, பெரிய ராமர் சம்மாட்டி, கோட்டமுனி, ஐயப்பூர் சம்மாட்டி, இப்படி ஒரு 23 சம்மாட்டி இருந்தாங்க. மாற்றி மாற்றி பிதைச்சிக்கிட்டே வருவாங்க களம். ஒரு பவர்னையிலேருந்து அடுத்த அம்மாசி வரைக்கும் அவங்க பிதைக்கலாம். அங்கிட்ட அவங்க அடுத்த ஊர் வந்துடுவாங்க கணிசம். அதே மாதிரி 23 பேருக்கும் தெரியும் ஏன் நம்ம கணிசம் வந்துருச்சு. இந்த ஒரு வருஷத்துக்குல இந்த தீவுல பயச்சிக்கலாம், பாம்பில் பயச்சிக்கலாம், மொய்தி ஊற்றி மண்ணாடி பிதைக்கலாம். மூணு இடத்துலேருந்தும் பிதைக்க முடியும். மூணு குரூப்பு சுற்றி சுற்றி வரும். இந்த 23 பேருக்கு தான் பிதைக்கணும் இந்த கணிசம். அடுத்தவங்க போய் பிதைக்க முடியாது. ஆர்டர் வாங்கணும். இங்கே பிசினஸில் போய் டீடையில் கிளம்புறதுக்கு போவோம். சோனை நெருக்கி நான் போய் கிளம்ப வச்சுருக்கோம். 13 பேர் போய் 10 நாள் பிதைப்போம். அது எப்படின்னா 80 வலை வச்சுருப்போம். 300 கம்பு அதை ஊண்டி நைட்டு 10 மணியை போல் மீன் பார்ப்போம். மீன் பார்த்துட்டு வந்து காலையில் வத்தி போவோம். அந்த மீன் பார்த்த இடம் காலையில் வத்தி போவோம். அந்த மீன் பார்த்த இடம் வத்தி போவோம். கொட்டை போட்டு தோண்டி மலையை அந்த பூமிக்கு பேச்சிட்டு வந்துடும். ஒரு பாவம் ரெண்டு பாவத்துக்கு ஒரு கம்பு உண்டுவோம். கம்பு உண்டிட்டு அதை என்ன அந்த பார்த்தோம்னா மீன் நைட்டு 12 மணிக்கு பார்த்தோம்னா அந்த 12 மணி நைட்டுக்கு போய் அந்த வலையை எடுத்து மடவலை பூமிக்குள்ள இருக்கும். மேவலையை தூக்கி அங்கே போட்டுவோம் கம்புல. காலையில் அதே வத்து அந்த பிதைச்சமே அதே டயத்துக்கு வத்தி போவோம். இப்போ 13 பேர் போவோம். எப்படியும் ஒரு 10 டன்னு மீனும் 15 டன்னு மீன் பிடிப்போம். ஒரு நாள்லன்னா 3 டன்னுன்னா 4 டன்னு ஏற்றுவோம். 3 வத்த 4 வத்த கருவாட்டுக்கு வேற போடுவோம். அவளி மீன் கருவாடுன்னு சொன்னால் அப்போ கருவாட்டுக்கு தான் ஃபேமஸ். 10 மடங்கு 20 மடங்கு அப்போ மடங்கு வந்து 37.5 கிலோ வத்த ஃபுல்லாக ரெண்டு வத்தையும் நான் ஏற்றிருக்கோம். ரெண்டு வத்த 3 வத்த வந்த உடனே 13 பங்கு 15 வரும். நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ருக்குமணியே ருக்குமணியே, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசுந்தாரியே.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: கடலோசைக்கு வணக்கம். என் பேர் பிரின்சி, ஊர் தங்கச்சி மேடம், ஏரியா வந்து மாந்தோப்பு. எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரீம்னா டான்ஸ் ஆடணும், டான்ஸ் தான் எனக்கு ட்ரீமு. அப்படியே ஆடிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் மாநகரம் மயிலாடலாம் கூப்பிட்டு வந்து போச்சு சொன்னாங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி கம்மி, அவங்களோட ஆடப்போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்ததுனால எங்கள் வீட்டிலேயே விடலை. ரொம்ப வீட்டில் வறுமை சூழ்நிலை காரணமாக கொண்டு கம்பெனியில் விட்டாங்க. 12 வயசுலேயே கம்பெனியில் கொண்டு விட்டா 8-7 வருஷமாக நாங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். நானே சிஸ்டர், எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, திருப்பூர் பெனியன் கம்பெனிஸ் அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க. அக்காவுக்கு மேரேஜ் பண்ணனா என்னையும் சேர்த்து, நானும் கம்பெனி போக மாட்டேங்கன்னு என்னையும் சேர்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. வீட்டில் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிந்து ஒரு 2 குழந்தை பெற்று நல்லா ஏதோ போகுது லைஃபு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு அடித்து அதோட வீட்டை விட்டு 6 மாதமாக போயிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து வெளியில் மீண்டு வர பிள்ளைகளுக்காண்டி வாழணும் அப்படியே வாழ்ந்து கடைசியில் இப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்காங்கன்னு இப்படி வந்து இருந்து இப்போ வீடு. நம்மளுக்கு இதான் லைஃப்னு இல்லை, நம்ம சாவது தான் லைஃப் கிடையாது, நமக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது, அதுதான் இது. அந்த 6 மாதமும் நான் எப்படின்னா சாவை தொட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்குறது, வீடு வாசை, சாப்பாடு கொள்றது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணாக நான் எல்லாத்தையுமே இது பண்ணேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த வீசிங் ப்ராப்ளமே காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்காண்டி ஓடுவேன். அப்போ வந்து கம்பெனியில் இருந்தேன். இது இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன், ராமேஸ்வரம் ராஜாமணி கடை. அவங்க காலையில 5 மணிக்கே போயிடுவேன், போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். வந்து தொங்கு தொங்குன்னு பிள்ளைகளுக்கு சாப்பாடாக்கி நீ வேலை பார்த்து கொடுத்து அதுக்கு ஹோம்ஒர்க் முடித்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த 6 மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை என்ன ஏது பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு கூட எட்டி பார்க்கல. ஒரு பொண்ணாக அப்போ என்ன நினைப்பா யோசிச்சு பாருங்கள். 2 நேரம் வந்து சூசைட் அட்டன் பண்ணி ஜி மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். அதுக்கப்புறம் ஓசப்பட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, ஜெனி விட்டுட்டேன். ஆண்டவர் எதுக்கோ உயிரை போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு இருந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற வீடு அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எமரஞ்சி, எனக்கு 40 வயசு இருக்கும். பிறந்தது தங்கச்சி மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். கூட்டாஞ்சோரம் ஆக்கி தின்னது சின்ன பிள்ளை கூட்டிகிட்டு போய் கூட்டாஞ்சோரம் ஆக்கி தும்போம். நாங்கள் கரோடு குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், இல்லை விட்டு அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுக போட்டு சின்ன பிள்ளைகளாக கூட்டு வச்சு தும்போம். அது என்னது வெள்ளக்கடி போட்டு ஆவியரிசி கிண்டி தும்போம். பொருளில் கொண்டு போய் சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுத்தும்போம். மொத்தத்துக்கு கூட்டாஞ்சோரம் மாதிரி வச்சு கடலில் உள்ள மீனை பிடிச்சிட்டு வந்து அவங்க ஆம்பளை பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, சின்ன சின்ன பிள்ளையை நம்மளோட இருக்குங்களே அதுக்கு பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாரும் போவோம், எல்லாரும் போய் பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு 10 ரூபா 5 ரூபா போட்டு ஒரு அடுப்பு கூட்டிடுவோம். அடுப்பை கூட்டி அதில் வச்சு ஒரு மண்பானை வச்சு அரிசியை போட்டு இவங்க 10 ரூபா அவங்க 5 ரூபா இப்படி பிரித்து சாப்பாடு ஆகிறோம். நம்ம கருப்பு அரிசி எங்கள் காலத்துலேயே வந்து 2 ரூபா தான் அரிசி, 2.5 ரூபா தான் அரிசி. கடலுக்குள்ளே கோவஞ்சி எடுக்கிறது அதில் எடுப்போம். நாங்கள் பொம்பளைலாம் நிறைய எடுக்குங்க, எடுத்து விற்போம். ஒரு படி 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா சந்தோஷமாக இருப்போம்ல, விளையாடுவோம்ல. சின்ன பிள்ளை தானே நம்மளுக்கு, 6 வயசு 7 வயசு 8 வயசு உள்ள பிள்ளை தானே, எதுவும் கிடையாது, செல்லு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மெழுகுதிரியோட கிடையாது. இப்போ தான் மெழுகுதிரியோட இப்போ தானே கொஞ்ச காலத்தில் இப்படி நடக்குது, கரண்ட்டுகள்லாம் வந்திருக்கு, விளையாண்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள், அதான் நடக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புலிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புலிகளை CMYK-ன்னு சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமையல்.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஞானசாதினா. ஆரம்பத்தில் நான் மீனவராக இருந்தேன். மீனவராக இருந்து ஒரு 6 வருஷம் கழித்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் தொழிலாளி. தையலில் இருந்து தையல் தொழிலாளியில் விருப்பப்பட்டு நல்லா ஆர்வமாக இருந்து மும்பை வரைக்கும் போய் தையல் தொழில் கற்றுக்கிட்டு மும்பை டெய்லராக இருந்தேன். ஆனால் அந்த நான் வந்த கால புதுசில் 1980 ராமேஸ்வரம் வந்த புதுசில் 80-85 ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு ராமேஸ்வரமே நல்ல இதை விட வர்த்தகமாக அந்த கப்பல் போக்குவரத்து நாள் வர்ற போகிற நாள்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமே ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ இருந்தது குதிரை வண்டி ட்ரைசைக்கிள் இதுதான். இருந்தாலும் ட்ரெயின் போக்குவரத்துனால சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் நடந்தே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பேர் நடந்தே தான் வருவாங்க. வசதியானவங்க மட்டும்தான் குதிரை வண்டியிலையும் ட்ரைசைக்கிளும் வருவாங்க, மீது எல்லாம் நடந்தே வர்றது தான். ஏன்னா அப்போ வந்து உள்ளே வந்து எந்த கார் போக்குவரத்து அது கிடையாது. ஏன்னா பசுப்பாலம் அது பிறகு தான், 85 பிறகு 90 பிறகு தான் பசுப்பாலம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எல்லாருமே நடந்து போய் வர்றது தான். வசதியானவங்க மட்டும் ட்ரைசைக்கிள்லையும் ப்ளஸ் குதிரை வண்டியும் போய் வந்திருந்தாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 நம்பர் துறைமுக வீதி வரைக்கும் தண்டவாளம் இருந்துச்சு. ட்ரெயின் அங்கே வரைக்கும் ஒரு ட்ரெயின் போய் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு போக்குவரத்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரை வர்றதும் அந்த கப்பல் போக்குவரத்து வர்ற நாளும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி வரைக்குமே செயல் வாங்க முடியாது. அதே மாதிரி கடத்தல்கள் ஃபுல்லாகவே ஃபாரின் குட்ஸ் கடைகள், இலங்கை பொருள் சேல்ஸ், அதாவது கபாடி பிட்டு ஜவுளி இது ஃபேண்ட்டு சட்டு இலங்கை பொருளுக்கு வெளிநாட்டு பொருளுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வப்படுவாங்க. அந்த பொருள்லாம் அங்கே அதிகமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த நேரம் பெரிய வர்த்தகமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த கடையே இல்லை. இன்றைக்கி அந்த நேரத்தில் அனைத்து நாடுகளிலிருந்தும் இலங்கையிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் இந்தியாவுக்குள்ளே வருகை அதிகமாக இருந்துச்சு. இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வந்தாங்க. இப்போ வந்து ஒரு இலங்கை வழி யாரும் வர்றதில்லை. இப்போ தூத்துக்குடி வழியாக இங்கே எங்கே வந்தால் வர்றாங்க. அன்றைக்கு இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்குள்ளே அதிகமாக வந்தாங்க. மீனவர் மீன்பிடி வழியாக போகும்போது அனைத்து தீவுக்கும், நெடுந்தீவு, கக்கடத்தீவு, எரணத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரி அனைத்து தீவுக்கும் மீன் பிடிக்கும் போது போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு உறவாக இருந்துச்சு. ஒரு போட்டு ரிப்பேர் போனால் கூட இலங்கை நேவி கூட நம்மளுக்கு பழுது நீக்கி நம்மளை ஒன்று இங்கே வந்து விட்டுட்டு வருவாப்ல, அப்போ பிரச்சனை இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து குமார். கடை வந்து எங்க அப்பா, இது தேவஸ்தானம், இது கோயில் கடை. இது கோயில் கடை. நாங்க பல வருஷமா வந்து கோயில வந்து வாடகை கட்டிக்கிட்டு இது கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல இப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டெவலப்மெண்ட் கிடையாது, மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவ்வளவு வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துல அதிகமா வந்து லாட்ஜுகள் அதிகமா உருவாயிருக்கு, ஹோட்டல்கள் அதிகமா உருவாயிருக்கு, போக்குவரத்து அதிகமா உருவாயிருக்கு. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இது ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல வந்து குதிரை வண்டி தொழில்னு ஒன்று இருந்துச்சு. அப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்ப வந்து இந்த இப்படி அகல ரயில் பாதை இல்லை, அந்த இந்த அந்த பாதை இருக்கும்போது எல்லா யாத்திரவாசிகளும் இங்க வரும்போது குதிரை வண்டியில தான் வருவாங்க கோயிலுக்கு. அப்ப வந்து குதிரை வண்டியில வந்து தான் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. அப்ப வந்து பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஒன்லி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான், அப்ப பஸ் போக்குவரத்து கிடையாது, அப்ப ட்ரெயின் போக்குவரத்து தான். அது ட்ரெயின் வந்து சின்ன இது பாதை, வந்து இப்பதான் அகல பாதை, அப்ப சின்ன பாதை. அப்ப ட்ரெயின் வந்து எப்படின்னாக்க அடிக்கடி வராது. இப்போ ஒரு 4 மணி நேரம் சென்று 5 மணி நேரம் சென்று தான் ஒரு ட்ரெயின் வரும். அப்ப எல்லாம் வந்து தங்கச்சி மடன் பாம்பன்லாம் வந்து அதிக மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. மரங்கள்லாம் ரொம்ப வந்து பாதை வந்து ரொம்ப சுருக்கமான பாதை. கார் போக்குவரத்துலாம் கிடையாது. ஒரு பைக்கு போகலாம், இல்லாட்டா ஒரு சும்மா ஒரு சைக்கிள் போகலாம், இதுதான் போக முடியும். குதிரை வண்டியில் போயிருக்கோம், ரிக்ஷாவில் போயிருக்கோம், நடந்து போயிருக்கோம், சைக்கிள் ஓட்டி போயிருக்கோம். அந்த குதிரை வண்டியில் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நவீன காலத்தில் யார் குதிரை வண்டியில் போகிறா? எல்லார் வீட்லேயும் வந்து கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லாருமே ஆட்டோவில் காரில் போகிறாங்க. பாம்பன் பாலம் போடுறதுக்கு முன்னால், பசு பாலம் போடுறதுக்கு முன்னால் எல்லார் வீட்லேயும் குதிரை வண்டி சைக்கிள் இருந்துச்சு. நாம் பாம்பனுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை கிடையாது, தங்கச்சி மடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த கடை, நம்ம உள்ள உள்ள இதையே வந்து நம்ம வீடு உண்டு, கடை உண்டு வீடு, நம்ம லோக்கலுக்குள்ளேயே இருந்துக்கிறது. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அங்கே ஏதாச்சும் தொழில் இருந்தால் தானே போக முடியும். அங்கே ஆள் அங்கே உள்ள மக்கள்லாம் இருப்பாங்க, அங்கனுக்குள்ளே புழங்கிக்கிடுவாங்க, கடலுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க. அங்கே உள்ளூருக்காரங்க அங்கே என்ன தொழில் இருக்கோ அதை பார்த்துக்குருவாங்க.
0: குரல் அற்றவர்களின்

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும்

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்த ஊடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த ஊடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக.
1: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
2: சரி குடுமா.
3: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
1: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
3: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
1: ஏ இதுல என்ன இருக்கு
3: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
4: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கோஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து ஜெயகாந்தன், ராமேஸ்வரம் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். நம்ம ஊருங்கிறது வந்து அப்போ வந்து ரோடு வந்து சுருக்கமாக இருந்தது, ஜனத்தொகை வந்து கம்மியாக இருந்தது. இப்போ எல்லா ஏரியாவுமே விரிவடைஞ்சிருச்சு, ஜனத்தொகை அதிகமாகிருச்சு. வெளியில இருந்து வரவங்களும், ராமேஸ்வரம் கோயில் சுற்றி பார்க்க வரவங்களும் அதிகமாக வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் எல்லாமே இங்கே வந்து அதிகமாக நடக்குது. இப்போ இதே இடத்துல அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா தமானி, அதாவது தேசான காட்டேஜ் வந்து தமானின்னு இருந்தது. வெளியில இருந்து ஒரு நபர் வந்து வந்தாலும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் வந்து அங்கே மரணம் அடைஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்தது நான் அங்கே உள்ளதான் ஆட்டோ ஸ்டாண்டு. அப்போ அங்கே உள்ள இருக்கையில் அங்கே யாரும் இல்லை, எல்லாரும் நம்ம ஆளுங்க எல்லாரும் சவாரி போயிட்டாங்க. அவர் வந்தவர், அவருக்கு மனைவியும் அவரும் தான், ரெண்டு பேரும் தான் வந்தாங்க. ரெண்டு பேருமே வடநாட்டுக்காரவங்க. இப்போ உள்ள வசதி வாய்ப்பு வந்து இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா யார் வரா எங்கே தங்குறாங்கிறது வந்து அப்போ வந்து தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து எல்லா இடமும் சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க, கரெக்டாக இங்கே வராங்க இங்கே போகிறாங்கன்னு தெரியும். அந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் ஹிந்தி பேசுவேன். அப்போ அவர் வந்து உடனே போனாலும் உடனே விழுந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போன ஆளுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அங்கனுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வசூல் பண்ணி ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ் பண்ணி அவரை வந்து மறக்க முடியாத சம்பவம்னா அதான். அந்த அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிட்டேன்னு சொன்னோன்னே அந்த அம்மா கிட்டே இருந்த சில புக்கு இதெல்லாம் வாங்கி அந்த இதில் ஹிந்தியில் இருந்தது. அப்புறம் அங்கே பாபா அன்னச்சத்திரம்னு இருக்குது, அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அது அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி அன்னை ஒரு நாள் தொழில் பார்க்காம அந்த வேலை செஞ்சு கொடுத்தது இன்னும் மறக்க முடியாத சம்பவம். 108 அவருக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிருந்தோன்னா அவங்ககிட்ட இருந்து அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி மறுபடியும் ராம இங்கே கோயிலுக்கிட்ட வந்து ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட வந்து கேட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு தகவல் சொல்லி அவர் ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வரீங்க அது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு போன ஒரு சம்பவம் மறக்க முடியாது இது வரைக்கும். அப்போ வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரவங்க காசை தொலைச்சிடுவாங்க, பணத்தை தொலைச்சிடுவாங்க, ரெண்டே பேர் தான் உதவி செய்ய முடியும். ஒன்று ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே கீழே கோபுரம் வாசலில் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கையில் ஆட்டோ ஸ்டாண்டில் வசூல் பண்ணுவாங்க. எங்ககிட்ட போதிய வருமானம் இருக்கா, அதனால் உள்ளக்க கோயிலுக்குள்ளே இருக்கிற கேடு மாறுவேன் அவங்கக்கிட்ட போய் ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் அவங்க வழியில் இருந்து வரவங்க காசு தொலைச்சா இங்கே அவங்க வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி உதவி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடியெல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் துரை, நான் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன். என் வயசு 56 ஆகுது. நான் பிறந்த ஊர் வெந்நீர் வைக்கால், முதல் தொர்சீடு. வளர்ந்ததுலாம் கீழக்கரையில் வளர்ந்தேன். அப்புறம் பாமனுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா. அப்போ பாமனுக்கு வந்ததுலேருந்து பாமனில் தான் வாழ்க்கை வரலாறு எல்லாமே. படிப்பையும் விட்டாச்சு, டெய்லர் இதுலேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் சொந்தத்துலேயே வந்துக்கிட்டு ஒரு 19 வயசுலாம் டெய்லரிங் கடை தனியாக சொந்தத்திலேயே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டு, கடை வச்சதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கிட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் தான் அந்த பாமன் பாலம்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. பாலம் கட்ட ஆரம்பித்ததில் வந்துக்கிட்டு நிறைய புயல் ஒன்று உருவாகி ரொம்ப சேதமாகி போச்சு. அதனால் அந்த நீலகண்டன பரதர்சனங்கிறவங்க வந்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்டர்னால பண்ண முடியாது அப்படின்னு நஷ்டஈடு கேட்டாங்க. நஷ்டஈடு கொடுக்க முடியாம தான் வேறு கான்ட்ராக்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் தான் மறுபடியும் வேலை பார்த்து தான் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணோம். அந்த இடம் சும்மா சாதாரண ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பள்ளமாக தான் இருந்துச்சு. வந்துக்கிட்டு எல்லா மண் கொண்டு வந்து குமிச்சு தான் அந்த இடத்த அவ்வளோ உயரப்படுத்தினாங்க. ரொம்ப சிரமமான வேலை தான். ஒரு 4-5 டிப்பர் லாரி ஓடிக்கிட்டே இருக்கும், மண் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த ரீச் ஸ்பிரிட்டில் வந்துக்கிட்டு போய் விளையாடுவதில் சறுக்கி விளையாடுறது. அப்போ மண் தானே, ஒரு பக்கம் கொட்டுவாங்க, ஒரு பக்கம் செறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தடுப்பு வச்சு இது பண்ணுவாங்க, தடுப்பு வச்சு அப்புறம் குவிப்பாங்க. அப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இது பண்ணாங்க. திருப்பு விழாக்கெல்லாம் போனோம், அப்படியே திருவிழா குளமாக இருந்துச்சு பாமன் பாலமே. ஒரு ஆள் நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் நெரிசு. அந்த கரையில் ஓப்பன் பண்ணி தான் ராஜிகஞ்ச் வந்து திருப்பலாம் வந்தார். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஊர் கூட்டமே அந்த பாலத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டத்தை அந்த பாலம் தாங்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. சரியான நெருக்கடி. போயிட்டு வந்தாங்க அந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. பாலத்தில் கம்மியான வண்டி தான் இயக்குனாங்க. அப்போ வந்துக்கிட்டு இதுவரை திருவள்ளுவர் பஸ் வந்துக்கிட்டு மண்டபம் வரை வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ ராமேஸ்வரம் கிடையாது என்ன, ஆனால் ராமேஸ்வரம்னு போர்டு போட்டு வருவாங்க, ஆனால் மண்டபத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் இந்த பாலம் பாலம் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் ராமேஸ்வரத்துக்கு அவங்களுக்கு திருவள்ளுவர் வண்டி வந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரைய தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரியசாமி, எனக்கு 63 வயசு ஆகுது. நான் வடக்கு தெருவில் வசித்து வருகிறேன். 67 கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால சொல்லவே முடியாது, நான் பட்ட வேதனை கஷ்டம் சொல்ல முடியாது. நான் 3 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய தொழில்னா, நான் வந்து அப்பா கடலுக்கு போவாங்க, கடலுக்கு போய் அந்த வத்த கடத்திட்டாங்க. நான் அந்த பிள்ளை 2 பிள்ளையா சின்ன பிள்ளை இருக்கும்போது வத்த கடத்திட்டாங்க. வத்த கடத்த அந்த கட் சரக்கு போய் நான் காய வச்சு ஒரு வியாபாரிக்கு போட்டு என் பிள்ளைகளை காப்பாற்றி அதுகளை வச்சுக்கிட்டு நான் வந்தேன். நான் எங்கள் அப்பா என்ன இருந்திருந்தா என்னை கடற்கரையிலேருந்து எனக்கு சம்மந்தப்பட மாட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த பிற்பாடு நான் கடற்கரைக்கே போனேன். 6 குழந்தை பெற்றேன். 6 எனக்கு 3 பொண்ணு 3 பையன். அது அந்த பிள்ளை தான் எல்லாமே சாக்கு போடும், அது போடும், எல்லாம் செய்யும். பூச்சி சாக்கு பூச்சிக்காரன் சாக்கு போடும், சாக்கு அள்ளி போடும், எல்லாமே அது செய்யுது. எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய 3 பெண்ணு தான். பையங்க சின்ன சின்ன பையங்க, உழைக்கக்கூடிய பிள்ளை கிடையாது. 4வது பையன், 5வது பையன், 6வது பையன். அப்போ விடியத்தினால வேலை வந்து நாங்கள் 5 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். அந்த கருவாடை காய வச்சு கொடுத்துட்டு கொண்டுட்டு வச்சுட்டு பதமாக இருக்கிற அந்த கருவாடுகளை காய வச்சுட்டு மழையில் ரொம்ப மழைனா ஓவராக வேலை இருக்கும். புழு புளுத்தரும் நல்லா வேலை இருக்கும். ஒரு தடவை 6 மணி மிளக்கிறோம் இங்கே வரும். எனக்கு பெண்கள் நிறைய பேர் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. பெண்கள் காயப்படுறக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் அங்கே நம்ம கடற்கரைக்கு ரொம்ப ஓவர் இல்லை. இப்போ மோசம் அவ்வளோ வேறு போக மாட்டாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து அவங்களே பார்த்துக்குறாங்க. சமையல் பொம்பளை தான் சமைக்கணும். அப்போ சமைச்சு கஞ்சி போன கொடுக்கணும், கஞ்சி கொடுக்கணும், ஆட்களுக்கு எல்லாம் பண்ணணும். அது பட்ட எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த டாச்சர் அதிகம். அதையும் தாண்டி நான் நீஞ்சு ஒரு அளவுக்கு ஒரு மனுஷியாக வந்தேன். ஆனால் நல்லா தான் பொழைச்சேன். பொழைக்கலன்னு சொல்லலை. யார்கிட்டையும் போய் சோத்துக்கோ கஞ்சிக்கோ சாப்பாட்டுக்கோ யார்கிட்டையும் நான் போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, கஞ்சிக்கு இல்லை, துணி இல்லை, அது இல்லைன்னு கேட்டது கிடையாது. என்னுடையதை கொண்டு என்னுடைய ஊக்கத்தை கொண்டு தான் நான் அதுமே எல்லாம். ஆனால் அனைத்து பேருக்கு நான் உதவியாக இருந்தேன். கணவருடைய அன்பு கிடையாது, கணவருடைய உழைப்பு கிடையாது, கணவருடைய சொத்து கிடையாது. ஒரு முதலில் அவன் எனக்கு தந்துட்டு போகலை. என் கையை ஊண்டி தான் நான் கரணம் பாயும். அரிசி வாரம் பார்த்தேன், சவுளி வாரம் பார்த்தேன். என்னால் முடிஞ்சது எந்த தொழிலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கான்டெக்ட் ஸ்டைல்ஸ் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சவுண்ட்.

0: டே என்னடா சோகத்துல இருக்க, என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன், என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற? ஏன்?
1: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
0: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியே விட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் நீ வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஓஹோ, இதுவா விஷயம்?
1: நானே பயத்துல இருக்கேன், இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
0: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
1: அப்போ யா கூட பேசினது?
0: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அதை தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: என்ன முத்து, எப்படி இருக்க?
5: ஏதோ இருக்கேனே.
4: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
5: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
4: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் FM அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
6: அதிகாலை சுப வேளை, திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். அதான்

0: என்னடா தங்க,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஜெயினத்தம்மா, என் வயசு 60, பிறந்தது இந்த ஊர் தான் பாம்பன். 1986 நடந்தது. பாலத்தில் மலையில் பெரும் காற்றும் புயலுமா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய வல்லாமல் அப்போ இது கப்பல் வந்து போட்டை இடிச்சு விட்டுருச்சு. அந்த கல்லை திண்டை இடிச்சு விட்டுருச்சு. பாலத்தை கிராஸ் பண்ணி விட்டுருச்சு. தூக்கு பாலத்தில் தான் என் மாப்பிள்ளை வேலைக்கு போனார். அந்த இடத்துல தான் அந்த பாலம் உடைஞ்சி நைட்டில் போவையில் தான் கை ஒடிஞ்சது வீட்டுக்காரர். இடிச்சுக்கிட்டு இருக்கையில் அவசரத்தில் ஓடுனில் தான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் போனதில் தான் கையெல்லாம் ஒடிஞ்சிச்சு. அங்கே வந்து வேலை செய்ய வந்த மக்களோடு எங்கள்கிட்ட வந்து அரிசி தாங்க, மல்லி தாங்க, மிளகா தாங்க, கோதம்பு தாங்கன்னு வந்து இலவசமாக ரேஷங்களில் வாங்கினா வாங்கிட்டு போவாங்க. கடுமையாக வேலை வத்துச்சு மக்கள். அதிலையோட எத்தனையோ இறந்துச்சு. கடைசி ஓப்பன் பண்ணையிலோட இன்ஜினியர் இறந்தார். வீடுகள்லாம் கொஞ்சம் மத்துவமாக தெரிஞ்சு, குடிசை குச்சி வளர்த்த இருந்துச்சு. சோவி கொறுப்போம், மாலு முடிப்போம். அந்த வல்லம் வத்தைக்கோட நாங்கள் வந்து மிளகா அரைச்சி கொடுத்துருக்கோம். சாப்பாடு ஒன்றுங்க எங்களுக்கு. நாங்கள் அவ்வளோ நிறமையில் தான் இருந்தோம் இந்த ஏரியா தான். நாங்கள் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா கொண்டு வந்து தருவாங்க. ஒரு சட்டியில் மிளகா மல்லியை கொண்டு வந்து அரைச்சி நாங்கள் கொடுப்போம். மிக்சிலாம் கிடையாது, அம்மியில் தான் அரைச்சி கொடுத்தோம். மாறாக நாங்கள் வறுத்து கருகருந்து அரைச்சி உருட்டி ஒரு சட்டியில் கொடுத்துருவோம். தேர் இங்கே இருக்குவார் மாட்டுக்கறி கடை. அங்கே நொண்டு இந்த வல்லங்க வத்தையெல்லாம் கட்டி கிடக்கும், வெட்டலாக இருக்கும். அதுக்கு பேர் சவுக்கை. இந்த இடத்துக்கு பேர் சவுக்கை. இதில் வெட்டலாக இருக்கும். எங்கள் வாசலில் நின்றால் கடல் தெரியும். வல்லங்களை கொண்டு வந்து கட்டி போடுவாங்க. அதுலேருந்து ஒரு சவுக்கை இருக்கும், அதில் படுத்து கிடக்குங்க. சவுக்கைன்னு சொல்கிறது கிரவுண்டை. இப்போ கிரவுண்டுங்கிறோம், அப்போ சவுக்கைமோ. எப்போ வல்லங்க வந்து கட்டுவாங்க, தோணியை வந்து கட்டுவாங்க இந்த கடற்கரை சைடில். அங்கேருந்து வந்து மடி பொத்துங்க, மீனை கொண்டு வந்து கொடுக்குங்க கம்பெனிக்கு. போக்குவரத்துலாம் இப்படி கிடையாது, கம்மி. கூட்டம்லாம் கம்மி தான். எங்கே இந்த காற்று புயலுக்கெல்லாம் வந்து வல்லங்க வத்தையில் போனோம். இங்கேருந்து போய் மண்டபம் போவோம். 2, 3, 4, 5 கிட்டங்கி இருக்குது. இதெல்லாம் பூரா கிட்டங்கியில் ரேஷன் கடைங்கடை இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, தபால் ஆஃபீஸ் இருந்துச்சு, கஸ்டம்ஸ் இருந்துச்சுங்கண்ணே. எல்லாம் இப்போ பழைய சொல்ல வீடு கட்டி வாடகைப்பட்டிருக்காங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு

0: அலங்கார பொருளடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: उसी की मिल गया, हाँ मिल गया उसी की, मिल गया उसी की।
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைன்னா நம்மள கம்மா இருக்காருன்னு நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கர பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: ஆமாமே, வந்து கொஞ்சம் பெருட்டி அமைக்கிட்டு

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் பாமன் ஊராட்சியில் வந்து தோப்புக்காடு கிராமத்தில் இருக்கேன். 95 வந்து டிஆர்ஆர்எம் சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியன் தமிழ்நாடு கிராம புறநமைப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் வந்துச்சு. அந்த சங்கத்தில் இருந்து வந்து நான் ஒரு ஊக்குநராக இருந்தேன். மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்தோம், மகளிர் மேம்பாட்டு திட்டம். அப்புறம் கிராம அறிவு மையம்னு ஒன்று வச்சோம். கிராம அறிவு மையம் மூலியமாக படிக்காத பெண்களுக்கு, எழுத படிக்க தெரியாத பெண்களுக்கு எழுத படிக்க வந்து கற்றுக் கொடுத்தோம். கலெக்டர் போய் எப்படி பார்க்கணும், தாசில்தாரை போய் எப்படி பார்க்கணும், விஓவை எப்படி பார்க்கணும், ரேஷன் கார்டு பிரச்சனையா, முதியோர் பென்ஷன்லாம் அப்போ ரொம்ப கஷ்டம் அவங்க வாங்குறதுக்கு. அந்த அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறது, இந்த பிரச்சனைகளில் வந்து நான் நிறையா வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் செயல்படுவேன். எம்எஸ் சுவாமிநாதன் பவுண்டேஷன் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியன்ல ஒரு உறுப்பினராக இருக்கேன். இப்படி இருந்து நிறைய இந்த ட்ரஸ்ட்களை நான் இருக்கிறதுனால அந்த ட்ரஸ்ட் மூலமா என்னென்ன சொல்றாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். மக்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு பாட்டு மூலமாவும் சொல்லி கொடுப்பேன். என்ன சொல்றாங்களோ அந்த விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து கடல் அலையில பத்தி, கடற்கரையில வந்து மீன் வளத்துகளை பாதுகாக்கணும், மீன் அந்த குப்பை கூளங்களை வந்து கடல்களில் போடக்கூடாது, கடல்ல போட்டா மீன் வளம் அழிஞ்சிரும், எந்தெந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருந்த மேனிக்கே எனக்கு வந்து இதுகளையெல்லாம் வச்சு என்னுடைய திறமையை வச்சு கலெக்டர் எனக்கு பிரைஸ் கொடுத்தாரு. தாசில்தார் எனக்கு அப்போ உள்ள அப்போ அந்த சமயத்தில் இருந்த தாசில்தார் எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நான் தேர்வு பண்ணி நான் மீனவ பண்ணுங்கிறதுக்கு 2005 வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் கையில் வந்து விருது வாங்கினேன். 2006 வந்து டெல்லியில் ராஜஸ்தான் சொல்கிற இடத்துல வந்து பொக்ரான் சொல்கிற இடத்துல எம்எஸ் சுவாமிநாதன் அவர் கையில் வாங்கினேன். 2007 ஐயா டாக்டர் கலாம் ஐயா கையில் வந்து நான் ஹைதராபாத்தில் வந்து 2007 வந்து விருது வாங்கினேன் ஜனவரியில். அது சிறந்த மீனவ பெண்ணுக்கான என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய அறிவு திறமைக்காக, என்னுடைய ஒரு இதுக்காக கல்பா பண்ணார் விஜயலட்சுமின்னு கூப்பிடும் போது ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூப்பிடும் போது அப்ப அந்த கருப்பு படைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து அவங்க வந்து ஐயாவை வந்து பிடிச்சி இழுத்தாங்க. ஐயா கலாம் ஐயா வந்து பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ இழுக்கும் போது எங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருக்கும் போது மறுபடியும் அப்படி இருந்துமே ஐயா வந்து எங்களோட நின்று உட்கார்ந்து போட்டோலாம் எடுத்தாரு. அந்த நினைவுகளை எங்களால் மறக்க முடியாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசைஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசைஎஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
3: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கிழங்க.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுரேஷ். நான் வந்து ஒரு 20 வருஷமாக கடையில் தான் கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ராமேஸ்வரம் வந்து சங்கு கடை தான் என்னுடைய கடையை. இது வந்து கோயில் கடை தான், கோயில் சார்ந்த கடைகள். கோயிலை நம்பி தான் கோயிலை சுற்றி ஒரு 1000 கடைக்கிட்ட அந்த கடைக்கிட்ட எல்லாமே இருக்கும். இது வந்து எங்கள் அப்பா அம்மா வச்சிருந்தோம், எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் இந்த கடையை, எங்கள் அண்ணன், நான், மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 4 பேர், அடுத்தது நான் கடைசியாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கடை, ஆளுக்கு தனித்தனியாக கடை வச்சுருக்கோம். அப்புறம் 10th முடித்ததுக்கப்புறம் கோயில் அடுத்த போய் தொழிலுக்கே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி நம்மளோட ராமேஸ்வரம் டெவலப்மெண்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பாய்ஸ் ஸ்கூலில் நான் 6th to 10th வரையும் இங்கே படித்தேன். இந்த வெரி குட் ஸ்கூல் தான். நான் 6th to 10th வரையும் இங்கே படித்தேன். எந்த ஒரு இதில் ரிமார்க் இல்லாமல் வந்தாச்சு. பசங்க மட்டும் பாய்ஸ் ஸ்கூலில் பசங்க மட்டும் தான் படிச்சிக்காது, வேறு கேர்ள்ஸுங்கிற கிடையாது. இல்லை இப்போ இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு பாய்ஸ் ஸ்கூலும் அது தான், பொண்ணுங்களும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். எனக்கு வந்து அடுத்தது வந்து படிப்பும் கிடையாது, படிப்புங்கிற தொழிலுங்கிறது இதுதான். படிப்புங்கிறது தான் பிஸ்னஸ் அங்கிட்டு போயிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அண்ணன் எல்லாமே இங்கே இருந்ததுனால எல்லாருக்கும் அடுத்த ஃபஸ்ட்டாக 2வது அண்ணன் கடை வச்சுருந்தாப்புல, அதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டாப்புல, இங்கே அங்கேருந்து என்னடா ஒன்று போகிற அடுத்த கடைக்கே வந்துட்டேன். அப்படியே கடையை விட்டு நம்ம போகிறதே கிடையாது. இங்கே தான் நம்மளுக்கு இது ஒரு எனக்கு தெரிஞ்சு 95 முடித்தேன் படிப்பு. ஒரு 98 கடைக்கு வந்துட்டேன். இது நம்மளுக்கு மெயின் வந்து ஆடி திருவிழா தான். அதை விட்டால் மெயின் சீசனுங்கிறது வந்து ஐயப்ப சீசன் தான். சீசனுங்கிறது நல்ல பெஸ்ட்டு சீசன் அதுதான். இங்கே உள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. உண்மையிலே நிம்மதியாக தான் இருக்கும். தங்குறதுதான் இலவச தங்கம் விடுதி இருக்குது. இப்போ அதிகமாக அதை போட்டு வச்சுருக்கா போகுது, கோயில் நிர்வாகத்தில் வச்சு கொடுத்துருக்காப்புல. அதிகமான ஹோட்டல், அதிகமான லாட்ஜஸ், சாப்பிட அதுக்குமே அன்னதானம் ஓடுது. ராமேஸ்வரத்தை போட்டு சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள்ள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரீடஸ், ஊர் பாம்பன்.
2: அது வந்து நடந்தது எப்படின்னா, ஒரு நாள் டிசம்பர் 3 கடலுக்கு வந்து அன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகும்போது திடீர்னு போய்கிருக்கும் போதிலே கொஞ்சம் பலத்த காற்று அடித்தேன். உடனே தண்ணி வந்து மார்ஸ் அதிகமாக, அது வந்து கரவாடை டைம் சொல்லுவாங்க, வாடைக்காத்து டைம் சொல்லும்போது சொல்லுவேன். தண்ணி வந்து அதிகமான வந்துக்கிட்டு மார்சா வந்துக்கிட்டு மேலே அடிக்கிறனால, தண்ணி வந்து நேராக வலதுக்குள்ளே வர்றதுனால எல்லாருமே தார்பாயை போட்டு மூடிருப்போம். ஓட்டு வல்ல ஓட்டுவர் மட்டும், மண்டாடி மட்டும் காணாமல் இருப்பாப்போம். அப்படி காணாமல் இருந்தவங்க தான் எங்கள் மாமா, சொந்த தாய் மாமா அவரால் கடலில் தவறி விழுந்துட்டாங்க. 4 நாளாக தேடி ஆளை கண்டுபிடிக்க முடியல. மொத்தம் அன்னைக்கு வந்து கடலுக்கு போனது ஒரு சுமார் 10 வருடம் போனோம். அந்த 10 வருடத்தில் வந்துக்கிட்டு 8 வருடம் கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. 2 வருடம் மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன வேலை வந்துக்கிருக்கும் போதில் எங்கள் அப்பா ஓடி வந்து அழுது வந்து சொல்கிறாப்புல, ஐயா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டான், ஐயா ஃபோன் இருக்கு, நீ உடனே வந்து நீங்கள் வள்ளத்தை எடுக்கையா அப்படின்னு. இப்போ என்னப்பா சொல்கிறீங்க, மாமா தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பதறிக்கிட்டு கேட்டேன். ஆமையா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டான், ஐயா வள்ளத்தை வேகமாக எடுங்கயா அப்படின்னு சொல்ல முடியல. நான் போய் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் கெட்டு கம்பி வாங்கிட்டு வந்து சைலன்சரை இழுத்து வச்சு கெட்டி நாங்கள் போய் தேடுறோம். அன்றாட நைட்டு ஃபுல்லாக தேடணும், ஆளை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் நாங்கள் தேடணும், ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. 3-4 நாள் கழிச்சு தான் எங்கள் மாமா சடலமாக தான் நாங்கள் மீட்டோம். அதுக்கப்புறம் கடலுக்கு போகிறதுக்கே ஒரு வருஷமாக நமக்கு கடலுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. மாமாவுக்கு கல்யாணம் முடிக்கல, அப்போ தான் கல்யாணம் பேசி வச்சுருந்தாப்புல. ஜனவரி 7 டேட்டு குறிச்சிருந்தோம். மாமா வந்துக்கிட்டு டிசம்பர் 4 தவறி விழுந்தாப்புல. டிசம்பர் 8 தான் மாமா கடல்லேருந்து வீட்டு. அவரையே நினச்சி எங்கள் அம்மாச்சியும் ரொம்ப நாளாக படுக்கையிலே கிடந்து, அவங்களும் 3-4 வருஷமாக கிடந்து அவங்களும் இறந்தோம். இன்றைக்கி நல்லா வாழ்ந்த குடும்பம் நமக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட, அன்றாட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனவேதனையோட தான் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: பாட்டி உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
5: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அஜி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது
1: முன்னேற்றத்திற்கான வானொலி. வாழ்க்கை போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

0: இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பாட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: Oh my God!

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
4: கடலூர் சேஃபம்க்கு வணக்கம். என் பேர் பிரின்சி, ஊர் தங்கச்சி மடம், ஏரியா வந்து மாந்தோப்பு. எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரீம்னா டான்ஸ் ஆடணும், டான்ஸ் தான் எனக்கு ட்ரீமு. அப்படியே ஆடிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் மானார மயிலாடலாம் கூப்பிட்டு வந்து போக சொன்னாங்க. எங்கள்கிட்ட கொஞ்சம் வசதி கம்மி, அவங்களோட ஆடப்போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்ததுனால எங்கள் வீட்டிலே விடலை. ரொம்ப வீட்டில் வறுமை சூழ்நிலை காரணமாக கொண்டு கம்பெனியில் விட்டாங்க. 12 வயசுலேயே கம்பெனியில் கொண்டு விட்டா 8-7 வருஷமாக நாங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். நானே சிஸ்டர், எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, திருப்பூர் பெனியன் கம்பெனிஸ் அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க. அக்காவுக்கு மேரேஜ் பண்ணனா என்னையும் சேர்த்து, நானும் கம்பெனி போக மாட்டேங்கன்னு என்னையும் சேர்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. வீட்டில் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிந்து ஒரு 2 குழந்தை பெற்று நல்லா ஏதோ போகுது லைஃபு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு அடித்து என்னோடய வீட்டை விட்டு 6 மாதமாக போயிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து வெளியில் மீண்டு வர பிள்ளைகளுக்காண்டி வாழணும் அப்படியே வாழ்ந்து கடைசியில் இப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்காங்கன்னு இப்படி வந்து இருந்து இப்போ வீடு. நம்மளுக்கு இதான் லைஃப்புன்னு இல்லை, நம்ம சாவறது தான் லைஃப் கிடையாது, நமக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது, அதுதான் இது. அந்த 6 மாதமும் நான் எப்படின்னா சாவை தொட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்குறது, வீடு வாசை, சாப்பாடு கொள்வது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணாக நான் எல்லாத்தையுமே இது பண்ணேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த வீசிங் ப்ராப்ளம்லே காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்காண்டி ஓடுவேன். அப்போ வந்து கம்பெனியில் இருந்தேன். இது இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன், ராமேஸ்வரம் ராஜாமணியின் ஒரு கடை. காலையில் 5 மணிக்கே போயிடுவேன், போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். வந்து தொங்க தொங்கன்னு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆக்கி நீ வேலை பார்த்து கொடுத்து அதுக்கு ஹோம் ஒர்க் முடித்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த 6 மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து என்னை என்ன ஏது பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு கூட எட்டி பார்க்கல. ஒரு பொண்ணா அப்போ என்ன நினைப்பா யோசிச்சு பாருங்கள். 2 நேரம் வந்து சூசைட் அட்டன் பண்ணி ஜி மருந்து குடித்து ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். அதுக்கப்புறம் ஓசப்பட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, சரி விட்டுட்டேன். ஆண்டவர் எதுக்கோ உயிரை போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு இருந்துட்டேன்.
3: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: குன்றான குன்றத்திலே

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எமரஞ்சி, எனக்கு 40 வயசு இருக்கும். பிறந்தது தங்கச்சி மட்டும்தான் நாங்க இருக்கோம். கூட்டாஞ்சோர ஆக்கி தின்னது சின்ன பிள்ளை கூட்டிட்டு போய் கூட்டாஞ்சோர ஆக்கி தும்போம். நாங்க கரடு குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், இல்லை விட்டு அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுக போட்டு சின்ன பிள்ளைகளாக கூட்டு வச்சு தும்போம். அது எனது வெள்ளக்கடி போட்டு ஆவியரிசி கிட்டி தும்போம். பொருளில் கொண்டு போய் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுத்தும்போம். மொத்தத்துக்கு கூட்டாஞ்சு வர மாதிரி வச்சு கடலில் உள்ள மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே அவங்க ஆம்பளை பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, சின்ன சின்ன பிள்ளைய நம்மளோட இருக்குங்கல்ல அதுக்கு பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாரும் போவோம், எல்லாரும் போய் பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு 10 ரூபா 5 ரூபா போட்டு இந்த ஒரு அடுப்பு கூட்டிடுவோம். அடுப்பை கூட்டி அதில் வச்சு ஒரு மண்பானை வச்சு அரிசியை போட்டு இவங்க 10 ரூபா அவங்க 5 ரூபா இப்படி பிரித்து சாப்பாடு ஆக்கிரும். நம்ம கருப்பு அரிசி எங்கள் காலத்துலேயே வந்து 2 ரூபா தான் அரிசி, 2.5 ரூபா தான் அரிசி. கடலுக்குள்ள கோவஞ்சி எடுக்கிறது அது எடுப்போம். நாங்கள் பொம்பளைலாம் நிறைய எடுக்குங்க, எடுத்து விற்போம். ஒரு பிடி 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா சந்தோஷமாக இருப்போம்ல, விளையாடுவோம்ல. சின்ன பிள்ளை தானே நம்மளுக்கு, 6 வயசு 7 வயசு 8 வயசு உள்ள பிள்ளை தானே, எதுவும் கிடையாது, செல்லு கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, மெழுகுதிரியோட கிடையாது. இப்போ தான் மெழுகுதிரியோட இப்போ தானே கொஞ்ச காலத்தில் இப்படி நடக்குது, கரண்ட்டுகள்லாம் வந்திருக்கு, விளையாண்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள், அதான் நடக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடந்து நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: சக்தி வேலே பாட்டப்பாடே துள்ளி வந்தே ஆட்டப்பாடே.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஞானசேதனா. ஆரம்பத்தில் நான் மீனவராக இருந்தேன். மீனவராக இருந்து ஒரு 6 வருஷம் கழித்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் தொழிலாளி. தையலில் வந்து தையல் தொழிலாளியில் விருப்பப்பட்டு நல்லா ஆர்வமாக இருந்து மும்பை வரைக்கும் போய் தையல் தொழில் கற்றுக்கிட்டு மும்பை டெய்லராக இருந்தேன். ஆனால் அந்த நான் வந்த கால புதுசில் 1980 ராமேஸ்வரம் வந்த புதுசில் 80-85 ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு ராமேஸ்வரமே நல்ல இதை விட வர்த்தகமாக அந்த கப்பல் போக்குவரத்து நாள் வர்ற போகிற நாள்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமே ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ இருந்தது குதிரை வண்டி ட்ரை சைக்கிள் இதுதான். இருந்தாலும் ட்ரெயின் போக்குவரத்துனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் நடந்தே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பேர் நடந்தே தான் வருவாங்க. வசதியானவங்க மட்டும்தான் குதிரை வண்டியிலையும் ட்ரை சைக்கிளும் வருவாங்க, மீதி எல்லாம் நடந்தே வர்றது தான். ஏன்னா அப்போ வந்து உள்ளே வந்து எந்த கார் போக்குவரத்து அது கிடையாது. ஏன்னா பசுப்பாலம் அது பிறகு தான், 85 பிறகு 90 பிறகு தான் பசுப்பாலம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எல்லாருமே நடந்து போய் வர்றது தான். வசதியானவங்க மட்டும் ட்ரை சைக்கிள்லையும் ப்ளஸ் குதிரை வண்டியிலையும் போய் வந்திருந்தாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பர் துறைமுக வீதி வரைக்கும் தண்டவாளம் இருந்துச்சு. ட்ரெயின் அங்கே வரைக்கும் ஒரு ட்ரெயின் போய் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு போக்குவரத்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரை வர்றதும் அந்த கப்பல் போக்குவரத்து வர்ற நாளும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி வரைக்குமே சைடு வாங்க முடியாது. அதே மாதிரி கடத்தல்கள் ஃபுல்லாகவே ஃபாரின் குட்ஸ் கடைகள், இலங்கை பொருள் சேல்ஸ், அதாவது கபாடி பிட்டு ஜவுளி இது ஃபேண்ட்டு சர்ட்டு இலங்கை பொருளுக்கு வெளிநாட்டு பொருளுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வப்படுவாங்க. அந்த பொருள்லாம் அங்கே அதிகமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த நேரம் பெரிய வர்த்தகமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த கடையே இல்லை. அந்த நேரத்தில் அனைத்து நாடுகள்லேருந்தும் இலங்கையிலிருந்து எல்லா நாடுகள்லேருந்தும் இந்தியாவுக்குள்ளே வருகை அதிகமாக இருந்துச்சு. இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வந்தாங்க. இப்போ வந்து ஒரு இலங்கை வழி யாரும் வர்றதில்லை. இப்போ தூத்துக்குடி வழியாக இங்கே எங்கே வந்தால் வர்றாங்க. அன்றைக்கு இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்குள்ளே அதிகமாக வந்தாங்க. மீனவர் மீன்பிடி வழியாக போகும்போது அனைத்து தீவுக்கும், நெடுந்தீவு, கக்கடத்தீவு, எரணத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரி அனைத்து தீவுக்கும் மீன் பிடிக்கும் போது போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு உறவாக இருந்துச்சு. ஒரு போட்டு ரிப்பேர் போனால் கூட இலங்கை நேவி கூட நம்மளுக்கு பழுது நீக்கி நம்மளை ஒன்று இங்கே விட்டு வருவாப்பில் பிரச்சனை இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரம்

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசல் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சாதி விட்டு, சாமி விட்டு, எல்ல விட்டு, கொல்ல விட்டு, மானம் விட்டு, ஈனம் விட்டு, மனச மட்டும் பாக்குமடா காதல், நல்ல மனச மட்டும் பாக்குமடா காதல்.
5: என்னத்த சொல்ல வர்ற?

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: பொய்யிலே பிறந்த, பொய்யிலே வளர்ந்த புல

0: வர்ற கோபத்துக்கு
1: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்டலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கன்னத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லித் தரலாமா, கன்னத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லித்தர

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 32 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும்.

0: நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு. அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: போட்டி நடையா போற

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பிரமாதம்.
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
0: சபாஷ் சபாஷ்.